0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடுகிறார்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.

ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடுகிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தாமதம் தகாதையா, லால்குடி கோபாலையர் பாடல், ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்.

மோகன கல்யாணி ராகத்தில் லால்குடி கோபாலையர் பாடல் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் இனி புதமாஸ்ரயாமி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி நாட்டகுறிஞ்சி ராகம் மிஸ்ரஜம்பதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமா லோகாபிராமா, கிருஷ்ணசுவாமி ஐயா ஏற்றியது பைரவி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடினார்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: Ada sangat shock, jadi gak pilih pasir. What the Jesus? Nama British Council lebri bodi. Alih sahitik agent kali yadi tegur. Ader lebri gak pilih kalis kupi. Awer inda utra bandi tanah pekshni illa nanti. Ader hatalah tak bandi bodi. Kalas. Yaki? Ia itu? Nana promodan ye peripari agi tulis erdi. Adrama? Kimi kudli ke sidra agi nila. Nana aparadi. Ada tirmana mar bodi tan.
1: Ademi. ஆகாதம்பி கத்தியன் மேல்
0: இல்லிலா, இல்லிலா, கழும் மாடிலா நான் இல்லா, கழும் மாடிலா நான்
1: நீனே
0: மாலினே காதம்பி ஹஸ்தப்ரித்தி மேல் தன்னை ஹிசர்னை எம் நாயக்கந்த வருதிர்து நானும் ஆ பத்திருக்கே மஞ்சுட நாயக்கந்த செய்யாக்கிதி நாம் இப்பிரு வந்தேயன்தா நம்மு டைனிட்டி வேலும். நான் இஷ்டு ஹேர்க்கொண்டே. ஏசின்னை கொந்தலைக்கே நான் ஜோப்திரான் லாந்தான். ஆதிர் அவன்னும் கேலிக்குவல்லா. ஒப்புகோ, கர்ப்பஸ் மாடு, மதுலின் தப்பனு ஒப்புகோ அந்த ரேகாடிதம்.
1: அன்னுடு
0: இந்தோ குகாடிரில்லா. ஆ குகாடிதம். ஏன்

0: ಪ್ರಸ್ತುತ ಕಥೆಗಳನ್ನ ನೀವೀಗ ಕೇಳಬೇಕು. ಇದನ್ನ ರೇಡಿಯೋ ಅಳವಡಿಸಿದವರು ಶ್ರೀಮತಿ ಕೆ ಎಸ್ ರಂಜಿನಿ. ಮೊದಲಿಗೆ ನಾಪತ್ತೆಯಾದ ಪ್ರೇಮಿಯ ಪ್ರಸಂಗ, ನಂತರ ರಾಗಿಣಿ ವಜ್ರದ
1: ಕಥೆ,
0: நாற்பத்தையாக பிரேமியா
1: 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: லட்சுமி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கஜான யுதம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சக்கரபாகம் ஆதிதாண்டம்.

0: அரங்கசையில் அடுத்த மாரம்மன் என தொடங்கும் பாடல் ராகம் இந்தோளம் ரூபகத்தாளம் பாப்பநாசம் சுமந்து
1: ஹலோ, ஓ சுமந்தவரா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam
2: 24/7 டிடிஹெச். It's any time. எஸ் பாலசங்கர் அவர்கள் மீதங்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எது கித்தனை என தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை இயற்றிய பாடல் சுருதி ராகம் ரூபகதாளம்.
3: ரத்த ஆஹாரண ஜீவனம் ஆடுவதற்கு ஹோக்பிட்டு.

0: இதுவரை ஒலித்தது லட்சுமி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு. ஜி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

பாதுமே நம்ம கலையில சிஓய ரொம்ப தள்ளி பிடிக்கிற மாதிரி ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಉದ್ದೇಶ ನಮ್ಮ ಒಂದು ಸಿಂಹದ ಮತ್ತು ತೀರ್ಥಳ್ಳಿ